0: சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருக்கு சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருக்கு சத்தரி சதன சத்தலு சதனு சத்தமி சதனு சத்தலு சத்த சரித சதன சத்தலு சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்
1: சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம் சத்தம்